நானோ தானோம் தானோம் தானோ தத்தானம் தாகனம் தத்தாகனம் தத்தாகனம் தத்தாகனம் நோம் தனம் தனம் தனோ நோ நோம் தானோ ரானாம் ஆனம் தனம் தனம் நோம் தனம் தனம் நோம் தனம் தனம் நோம் தனம் தனம் நோம் நோம் நோம் தனம் தனம்

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: டாக்டர் பி லலிதா அவர்கள் பாடுகிறார். கல்யாணி சங்கர் அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம். ஐங்கரன் இல்லாமல் என துவங்கும் பெரியசாமி தூரன் பாடல், ராகம் கேதாரம், ஆதிதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் பி லலிதா அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார். கல்யாணி சங்கர் அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் இனி அம்பவாணி என்று துவங்கும் அரியசநல்லூர் முத்தையபாகவத சாகித்யம், கீரவாணி ராகம், ஆதித்தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: டாக்டர் பி லலிதா அவர்கள்
3: பாட்டு கேட்டீர்கள்.
2: கல்யாணி சங்கர் அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு. எந்நேரமும் இந்திய இசை உங்களுக்காக. நிகழ்ச்சிகள் போது ஸ்ரீராம் கங்காதரன் அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்கலாம். மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். முதலில் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி என்று தொடங்கும் வீணை குப்பை அறியற்றிய மாயாமாளவ கோளை ராக வர்ணம் ஆதிதாளம்.
2: On Ragam 24/7 DTH, we now bring you a vocal recital by Shriram Gangadharan. He is accompanied on the violin by Mela Kaveri K. Thyagarajan and on the mridangam by R. Ramesh. He begins with a varnam, Shri Raja Rajeshwari, in Rag Maya Malava Gaula set to Aditaal, a composition by Veenai Kuppayar.

0: அடுத்து சரவண பவகுஹனே பாபநாசம் சிவன் பாடல், கன்னடா ராகம் ஆதிதாளம்.
1: He now presents Saravana Bhavaguhane in Rag Kannada set to Aditaal, a composition by Papanasam Sivan.

0: அடுத்து நந்தகோபாலகிருஷ்ணம் என்று தொடங்கும் நாராயண தீர்த்தர் தரங்கம் பந்துவராளி ராகம் ரூபகதாளம்.
1: He now presents நாராயண தீர்த்தர் தரங்கம் நந்தகோபாலகிருஷ்ணம் in ராக் பந்துவராளி செட்டு ரூபகம் தாள்.

0: நிகழ்ச்சியில் இனி சரச சாமதான என்று தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை காப்பி நாராயணி ராகம் ஆதிதாளம்.
1: You can now listen to Sarasa Samadana in Rag Kapi Narayani set to Aditaal, a composition by Tyagarajar.

0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து மகா கணபதிம் என்று தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி தோடிராகம் திஸ்ர ஏகதாளம்.
1: This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a vocal recital by Shri Ram Gangadharan. He is accompanied on the violin by Mela Kaveri K. Thyagarajan and on the Mridangam by R. Ramesh. He continues with Mahaganapatim in Rag Todi set to Tisra Ekam Tal, a composition by Muthuswami Deekshithar.

0: நிறைவாக சிதம்பரம் போகாமல் இருப்பேனோ என்று தொடங்கும் கோபாலகிருஷ்ண பாரதி பாடல் செஞ்சுருட்டி ராகம் ஆதி தாளம்.
1: ஸ்ரீராம் கங்காதரன் கன்க்ளூட்ஸ் இஸ் வோக்கல் ரிசைட்டல் வித் சிதம்பரம் போகாமல் இருப்பேனோ இன் ராக் செஞ்சுருட்டி செட் டு ஆதித்தால், அ காம்போசிஷன் பை கோபாலகிருஷ்ண பாரதி.

0: ராகம் டிடிஹெச்சில் நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீராம் கங்காதரன் அவர்களின் பாட்டு, மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. ராகம் டிடிஹெச் 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பில் எந்நேரமும் இந்திய இசை உங்களுக்காக.
1: On Ragam 24/7 DTH, you are listening to a vocal recital by Sriram Gangadharan. He was accompanied on the violin by Melakaveri K. Thyagarajan and on the Mridangam by R. Ramesh. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's Anytime Indian Music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி டாக்டர் எஸ் சௌமியா அவர்களின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சிக்கு பக்கவாதியங்கள் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், நெய்வேலி ஆர் நாராயணன் அவர்கள் மிருதங்கம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஎச் எனி டைம் இந்தியன் மியூசிக். வி நவ் பிரிங் யூ அ வோக்கல் ரிசைட்டல் பை டாக்டர் எஸ் சௌமியா. ஷி இஸ் அக்கம்பனிட் பை ஸ்ரீமதி உஷா ராஜகோபாலன் ஆன் த வயலின் அண்ட் நெய்வேலி ஸ்ரீ ஆர் நாராயணன் ஆன் த மிருதங்கம். நிகழ்ச்சியில் முதலில் மனசா ஸ்ரீ ராமச்சந்திரனி தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் ஈச மனோகரி ஆதிதாளம். த கான்சர்ட் பிகின்ஸ் வித் மனசா ஸ்ரீ ராமச்சந்திரனி கம்போஸ்ட் பை செயின்ட் தியாகராஜா இன் ராக் ஈச மனோகரி செட் டு ஆதிதாள்.

இனி இக்கத்தாளலேனுரா, டாக்டர் எஸ் ராமநாதன் இயற்றியது. ராகம் ஹேமவதி, கண்டச்சாப்பு தாளம். லிசன் நவ் டு இக்கத்தாளலேனுரா, ரிட்டன் பை டாக்டர் எஸ் ராமநாதன், கம்போஸ்ட் இன் ராக் ஹேமவதி, செட் டு கண்டச்சாப்பு தாள்.

இனி வழி மறைத்திருக்குது. கோபாலகிருஷ்ண பாரதி பாடல், நாட்டக்குறிஞ்சி ராகம், மிஸ்ர சாப்பு தாளம். லிசன் நவ் டு வழி மறைத்திருக்குது, ரிட்டன் பை கோபாலகிருஷ்ண பாரதி, கம்போஸ்ட் இன் ராக் நாட்டக்குறிஞ்சி, செட் டு மிஸ்ர சாப்பு தாள்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டாக்டர் எஸ் சௌமியா அவர்களின் பாட்டு. பக்கவாத்தியங்கள் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், நெய்வேலி ஆர் நாராயணன் அவர்கள் மிருதங்கம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஎச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை டாக்டர் எஸ் சௌமியா. ஷீ இஸ் அகாம்பனிட் பை ஸ்ரீமதி உஷா ராஜகோபாலன் ஆன் த வயலின் அண்ட் நெய்வேலி ஸ்ரீ ஆர் நாராயணன் ஆன் த மிருதங்கம். இனி பாலிஞ்சு காமாட்சி, சியாமா சாஸ்திரி சாகித்யம், ராகம் மத்தியமாவதி, ஆதிதாளம். லிசன் நவ் டு பாலிஞ்சு காமாட்சி கம்போஸ்ட் பை சியாமா சாஸ்திரி இன் ராக் மத்தியமாவதி செட் டு ஆதிதாள்.

நிகழ்ச்சியில் நிறைவாக மகாகவி சுப்பிரமணிய பாரதி இயற்றிய காவடி சிந்து. The concert concludes with மகாகவி சுப்பிரமணிய பாரதியார்ஸ் காவடி சிந்து.

நேயர்கள் இதுவரை கேட்டது டாக்டர் எஸ் சௌமியா அவர்களின் பாட்டு. பக்கவாத்தியங்கள் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், நெய்வேலி ஆர் நாராயணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிசனிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை டாக்டர் எஸ் சௌமியா. ஷி வாஸ் அக்காம்பனிட் பை ஸ்ரீமதி உஷா ராஜகோபாலன் ஆன் த வயலின், நெய்வேலி ஸ்ரீ ஆர் நாராயணன் ஆன் த மிருதங்கம். திஸ் ப்ரோக்ராம் வாஸ் கான்ட்ரிபியூட்டட் பை ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி ஃபார் ராகம் 24/7 டிடிஎச் எனி டைம் இந்தியன் மியூசிக்.